Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், அ ப்ரீச்சர் அட் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இன் அமளி நகர், திண்டுக்கல், ஆஃப் தமிழ்நாடு, இன் இந்தியா. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்டியன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் தி 65th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ டு எக்ஸாமின் தி அக்கவுண்ட் ஆஃப் த டெத் அண்ட் பரியல் ஆஃப் சாரா, ஆப்ரஹாம்ஸ் வைஃப், ஃப்ரம் ஜெனசிஸ் 23:11-20 வெர்சஸ். இந்த 65வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுண்டுதல் என் தலைப்பிலான நமது வேதாம படிப்பில், ஆப்ரஹாமின் மனைவியான சாராளின் மரணம் மற்றும் அடக்கம் பற்றிய வரலாற்றை நாம் தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி ஆதியாகமம் 23:11-20 வரை வசனங்கள். லெட் அஸ் ரீட் த வெர்ஸ் 11 ஃபர்ஸ்ட். In the last week, we finished 11th verse. Now, we will continue our study from the 12th verse. This is fourth subsection of this chapter, namely Abraham's vision.

0: இந்த போன வாரத்திலே 11 வசனத்தோடு முடித்தோம். இப்பொழுது 12 வசனத்தில் தொடங்குவோம். அதிலே 4 உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் 4 உட்பிரிவு, ஆபிரகாமின் விருப்பம், 12 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரீட் த வேர்ஸ் 12 and 13. முதலாவது நாம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிப்போம். தென் ஆபிரகாம் பவுட் டவுன் ஹிம்செல்ஃப் டவுன் பிஃபோர் த பீப்புள் ஆஃப் த லேண்ட். 12 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, வேர்ஸ் 13, அண்ட் ஹி ஸ்போக் டு எஃப்ரோன் இன் த ஹியரிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த லேண்ட் சேயிங், இஃப் யூ கிவ் இட் ப்ளீஸ் ஹியர் மீ, ஐ வில் கிவ் யூ மணி ஃபார் த ஃபீல்டு, டேக் இட் ஃப்ரம் மீ அண்ட் ஐ வில் பரி மை டெட் தேர். தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தின் விலையை தருகிறேன், அதை என் கையில் வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். இன் ஜெனசிஸ் 23:12-13, ஆபிரகாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பவுடு அண்ட் இன்சிஸ்டட் ஆன் பேயிங் த ஃபுல் ப்ரைஸ் ஃபார் த பரியல் சைட் ஆஃப் ஃபார் இஸ் ஒய்ஃப் சாரா. This demonstrated integrity, humility, and faith in God's promises. ஆதியாகமம் 23:12-13 ஆபிரகாம் தன் மனைவி சாராளை அடக்கம் செய்வதற்கான கல்லறை இடத்திற்கு முழு விலையையும் செலுத்துவதாக பணிவுடன் தலை வணங்கி வலியுறுத்தினார். இது நேர்மை, தாழ்மை மற்றும் தேவனின் வாக்குறுதிகளின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்திற்று. Context of this passage. இந்த வசந்தின் சந்தர்ப்ப சூழல் என்ன என்று பார்க்கும்போது, சாராஸ் டெத், ஆபிரகாம்ஸ் மோன்ட் ஃபார் இஸ் ஒய்ஃப் சாரா ஹூ டைட் இன் த ஏஜ் ஆஃப் 127 இயர்ஸ் இன் எப்ரோன் ஆஃப் கானான். சாராளின் மரணம், எப்ரோனில் கானானில் எப்ரோனில் 127 வயதில் இறந்த சாராளுக்காக அவள் கணவர் ஆபிரகாம் துக்கம் கொண்டாடினார். கஸ்டமரி நெகோசியேஷன், வழக்கமான பேச்சுவார்த்தை. அட் த பிகினிங் ஆஃப் திஸ் சேப்டர் த லோக்கல் ஹிட்டைட்ஸ் வேர் ப்ரிப்பேர்ட் டு ஆஃபர் எ பரியல் சைட் ஆஸ் எ கிஃப்ட் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் பார்க்க போது உள்ளூர் ஏத்தியர்கள் மரியாதையின் அடையாளமாக ஒரு அடக்க ஸ்தலத்தை பரிசாக வழங்க தயாராக இருந்தார்கள். இன் ஆன்சியன்ட் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர் சச் இனிஷியல் ஆஃபர்ஸ் டியூரிங் நெகோசியேஷன்ஸ் வேர் often customary gestures of courtesy rather than final terms. பண்டைய அண்மை கிழக்கு கலாச்சாரத்தில் பேச்சுவார்த்தைகளின் போது ஆரம்பத்தில் பரிசுகளை வழங்குவது பெரும்பாலும் இறுதி நிபந்தனைகளாக இல்லாமல் மரியாதைக்குரிய வழக்கங்களாகவே இருந்தன. Public witness to ensure a legal, permanent and indisputable transaction, Abraham spoke to Ephron இந்த ஹியரிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த லேண்ட் த லோக்கல் ஹிட்டைட்ஸ். பொதுவான சாட்சி, சட்டப்பூர்வமான, நிரந்தரமான மற்றும் மறுக்க முடியாத ஒரு பரிவர்த்தனையை உறுதி செய்வதற்காக ஆபிரகாம் எப்ரோனிடம் அந்த நாட்டு மக்கள், அதாவது உள்ளூர் ஏத்தியர்கள் கேட்கும்படியாக பேசினார். கீ ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், விளக்கப்பட்டுள்ள முக்கிய செயல்கள். ஆபிரகாம் பவுடு, வேர்ஸ் 12, ஆபிரகாம் தலை வணங்கினார், வசனம் 12. Despite of being a patriarch blessed by God, Abraham showed deep humility and respect toward the local citizens. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திர பிதாவாக இருந்த போதிலும் ஆபிரகாம் உள்ளூர் குடிமக்களிடம் ஆழ்ந்த தாழ்மையையும் மரியாதையும் காட்டினார். He did not claim or ask for the land based on divine promises. அவர் தெய்வீக வாக்குறுதிகளின் அடிப்படையில் அந்த நிலத்தை உரிமை கூறவோ கேட்கவோ இல்லை. ஐ வில் பே த பிரைஸ் ஃபார் த லேண்ட், வேர்ஸ் 13, நான் நிலத்தின் விலையை செலுத்துவேன், வசனம் 13 சொல்றார் ஆபிரகாம். ஆபிரகாம் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த லேண்ட் அஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஆபிரகாம் அந்த நிலத்தை இலவசமாக பரிசாக பெற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பை பேயிங் த ஃபுல் பிரைஸ் He ensured that the property would legally belong to him and his descendants. முழு விலையையும் செலுத்தி அதை பெறுவதன் மூலம் அந்த சொத்து சட்டப்பூர்வமாக தமக்கும் தன் சந்ததியினருக்கும் சொந்தமாக வேண்டும் என்பதில் அவர் உறுதியாயிருந்தார். This established a permanent, indisputable family possessions within the promised land. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஒரு நிரந்தரமான மறுக்க முடியாத குடும்ப உடைமையை நிலைநாட்டுவதாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அண்ட் தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இதனுடைய ஆன்மீக மற்றும் இறையியல் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த், காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் டு கிவ் த என்டையர் லேண்ட் ஆஃப் கானான் டு ஆபிரஹாம்ஸ் டிசனன்ஸ். இது விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது. தேவன் கானான் நாடு முழுவதையும் ஆபிரஹாமின் சந்ததியாருக்கு தருவதாக வாக்களித்திருந்தார். பை பர்ச்சேசிங் எ சிங்கிள் கேவ் மக்பெல்லா, ஆபிரஹாம் ஆக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ராமிஸ். இந்த ஒரு குகையை, மக்பெல்லா குகையை வாங்குவதன் மூலம் ஆபிரஹாம் அந்த வாக்கு தத்தத்தின்படி செயல்பட்டார். This was the first piece of land he acquired in the region and it served as a payment, down payment, a tangible pledge of his faith that God would fulfill his promise to grant the vast land. இது அந்த பகுதியில் அவர் சொந்தமாக்கிக் கொள்ளும் முதல் நிலப்பகுதியாகும். மேலும் தேவன் பரந்து விரிந்த அந்த நாட்டை தரும் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்திற்கு இது ஒரு அட்சாரமாக அமைந்தது. Integrity and testimony. Abraham maintained a reputation for honesty and transparency among the Hittites who were of a different culture. நேர்மை மற்றும் சாட்சி. ஆபிரகாம் புறையினத்து கலாச்சாரம் கொண்டிருந்த ஏத்தியர்களிடையே ஒரு நேர்மையான வெளிப்படையான நற்பெயரை காத்து கொண்டார். This stood as a powerful testimony to fairness, respect அண்ட் டிக்னிஃபைட் மான். இது நியாயம், மரியாதை மற்றும் கண்ணியமான துக்கம் ஆகியவற்றின் வல்லமில்ல சாட்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் வி கோ டு த 14 அண்ட் 15th வர்சஸ். அடுத்ததாக 14-15 வசனங்களுக்கு செல்கிறோம். அண்ட் எஃப்ரோன் ஆன்சர்ட் ஆபிரஹாம் சேயிங் டு ஹிம், மை லார்ட், லிசன் டு மீ, தி லேண்ட் இஸ் வொர்த் 400 ஷேக்கல்ஸ் ஆஃப் சில்வர்ஸ். வாட் இஸ் தட் பிட்வீன் யூ அண்ட் மீ? ஸோ பரி யுவர் டெட். 14 வசனம், 15 வசனம் பார்க்கலாம். அதுக்கு எப்புறம் ஆபிரஹாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நான் உம்மிடத்தில் இருக்கிற நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். தி ஷேக்கல், த ஸ்டாண்டர்ட் ஆன்சியன் ஹீப்ரூ யூனிட் ஆஃப் வெயிட் அண்ட் மணி, வெயிங் ரஃப்லி 0.4 ounces, 11-11.5 grams. சேக்கல், இது பண்டைய இப்ரேயர்களின் எடை மற்றும் பணத்திற்கான ஒரு நிலையான அலகு. இதன் எடை சுமார் 0.4 ounce, அதாவது 11 முதல் 11.5 கிராம் வரை இருக்கும் ஒரு சேக்கல் என்பது. டேலண்ட் கிக்கா, the single heaviest unit of weight and valued mentioned the Bible. தாளந்து அல்லது கிக்கா என்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எடை மற்றும் மதிப்பிற்கான மிக அதிக இடையில ஒரு அலகாகும். A talent weighs approximately 75 pounds, 34 kilograms. ஒரு தாளந்து என்பது ஏறக்குறைய 75 பவுண்டு, அதாவது 34 கிராம் எடை கொண்டது. 3000 சேக்கல் என்பது ஈக்குவல் ஒரு தாளந்தில் த 3000 ஷேக்கிள்ஸ் ஈக்குவல் டு 1 டேலண்ட். 3000 சேக்கல் என்பது ஒரு தாளந்துக்கு சமமாகும், அதாவது ஒரு தாளந்தில் 3000 சேக்கல் அடங்கியுள்ளது. ஹியர் 400 ஷேக்கிள்ஸ் ஆஃப் சில்வர் அமௌண்ட் டு 0.133 ஆர் 2/15 ஆஃப் ஏ டேலண்ட். இங்கு 400 சேக்கல் நிறை வெள்ளி என்பது 0.133 அல்லது ஒரு தாளந்தில் 15 மடங்கு ஆகும். இன் ஜெனசிஸ் 23:14-15, எஃப்ரோன் த ஹிட்டைட் செட் த பிரைஸ் ஃபார் த பரியல் கேவ் அண்ட் த லேண்ட் at 400 silver shekels. ஆதியாகமம் 23:14-15 ஏத்தியனான எப்பரான் அடக்கத்திற்கான குகை மற்றும் நிலத்திற்கு 400 வெள்ளி சேக்கல் விலையை நிர்ணயித்தார். He conducted this commercial and transaction, commercial land transaction, in the dignified and traditional style of bargaining characteristic in the Middle East. ஒரு வணிக ரீதியான நிலப்பரிவர்த்தனையை மத்திய கிழக்கு பகுதிக்குரிய கண்ணியமான மற்றும் பாரம்பரிய பேசும் பாணியில் மேற்கொண்டார். Context of this passage, இந்த வசன பகுதியின் பின்னணி, the death of Sarah, we already know, and need for the land. இந்த வசந்தி பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, சாராள் மரணமடைந்திருக்கிறாள், அவளை புதைப்பதற்கு ஒரு நிலம், அவளுடைய ரகமனுவதற்கு ஒரு நிலம் தேவைப்பட்டிருந்தது. ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், இனிஷியலி எஃபரம் ஆஃபர் டு கிவ் த லேண்ட் டு ஆப்ரஹாம் ஃபார் ஃப்ரீ. வழக்கமான நடைமுறை, ஆரம்பத்தில் எஃபரம் அந்த நிலத்தை ஆப்ரஹாமுக்கு இலவசமாக தருவதாக முன்வந்தார். இந்த கல்ச்சர் ஆஃப் த ஆன்சியன்ட் நியர் ஈஸ்ட், சச் ஜஸ்டிஸ் வேர் சோசியல் கஸ்டம்ஸ். பண்டைய அண்மை கிழக்கு கலாச்சாரத்தில் இத்தகைய சலுகைகள் ஒரு சமூக மரபாக இருந்தன. However, by declining the gift and insisting on paying the full price, Abraham secured a legal title that was beyond dispute. ஆனால் ஆப்ரஹாம் அந்த பரிசை மறுத்துவிட்டு முழு விலையையும் செலுத்துவதில் உறுதியாக இருத்தல் என்பது சட்டப்பூர்வமான மற்றும் எவ்வித தகராறுக்கும் இடமில்லாத உரிமை பத்திரத்தை உறுதிப்படுத்தியது. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வெர்சஸ் 14 and 15, வசனங்கள் 14-15 விளக்கம். வெர்ஸ் 14, மை லார்ட் ஹியர் மீ, எஃப்ரோன் ரெஸ்பாண்டட் டு த ஃபார்ம் ஸ்டாண்ட்ஸ் ஆப்ரஹாம் டு ரிகார்டிங் பேமெண்ட். வசனம் 15, இந்த ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் என்று எஃப்ரோன் சொல்லுகிறான். பணம் செலுத்துவதில் ஆப்ரஹாம் காட்டிய உறுதியான நிலைக்கு எஃப்ரோன் இவ்வாறு பதிலளித்தார். டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் ஓன் ஜெனராசிட்டி அண்ட் வில்லிங்னஸ் டு கோஆப்ரேட், ஹி இஸ் ஹைலி ரெஸ்பெக்டஃபுல் லாங்குவேஜ் தட் இஸ் மை லார்ட். தாம் தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இணக்கமானவர் என்பதை காண்பிப்பதற்காக எஃப்ரோன் மிகுந்த மரியாதைக்குரிய சொற்களை, என் ஆண்டவனே என்பது போன்ற சொற்களை பயன்படுத்தினார். வெர்ஸ் 15, ஏ பீஸ் ஆஃப் லேண்ட் வொர்த் 400 ஷேக்கல்ஸ் ஆஃப் சில்வர், வாட்ஸ் தட் பிட்வீன் மீ அண்ட் யூ. வசனம் 15, அந்த நிலம் 400 சேக்கல் நிறைய வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு பெரிய காரியம் என்று கேட்கிறார். எஃப்ரோன் கேஷுவலி ஸ்ட்ரெஸ் த ஆக்சுவல் பிரைஸ் 400 ஷேக்கல்ஸ் ஆஃப் சில்வர் வெல் பிரிட்டன்டிங் இஸ் இட் இஸ் அன் இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட், அந்த தொகை மிகவும் சிறியது என்பது போல பாவனை செய்து கொண்டே எஃப்ரோன் அதன் உண்மையான விலை 400 வெள்ளி சேக்கல் என்று குறிப்பிட்டார். த ரியல் காஸ்ட் அட் த டைம், தட் மீன்ஸ் இன் பிசி 2031 இயர், 400 சில்வர் ஷேக்கல்ஸ் வாஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரைஸ் ஃபார் எ லேண்ட். இட் கேன் பிகம் ஹை பிரைஸ் ஆஃப் த லேண்ட். உண்மையான விலை அக்காலத்தில், அதாவது கிமு 2031 ஒரு நிலப்பகுதிக்கு 400 வெள்ளி சேக்கல் என்பது மிக உயர்ந்த விலையாகும். இக்காலத்தில் நடந்த திஸ் கேன் பி கம்பேர்ட் வித் த லேண்ட் பர்ச்சேஸ் மேட் லேட்டர், பிற்காலத்தில் நடந்த நில கொள்முதலுடன் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பைபிள் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இன் 998 BC. உதாரணமாக கிமு 998 1:16:24 ஒரு நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது. வேர் இன் ஒன் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 16:24 வேர் அண்ட் என்டையர் சிட்டி வாஸ் பாட் ஃபார் 6,000 ஷேக்கிள்ஸ், அங்கே ஒரு முழு நகரமுமே 6,000 சேக்கல்களுக்கு வாங்கிய நிகழ்வு வேதாந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிப்போம். லெட் அஸ் ரீட் தி வெர்ஸ். தென் ஹீ, தட் மீன்ஸ் ஓம்ரி, தென் ஹீ பாட் த ஹில் ஆஃப் சமாரியா ஃப்ரம் ஷேமேர் ஃபார் 2 talents ஆஃப் சில்வர், பில்ட் எ சிட்டி ஆன் த ஹில் அண்ட் நேம்ட் இட் சமாரியா ஆஃப்டர் ஷேமேர் த ஹில்ஸ் ஃபார்மர் ஓனர். பின்பு உம்ரி சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தானந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். எஃப்ரோன் நியூ ஆப்ரஹாம் வாஸ் வெல்தி கிரீவிங் அண்ட் டீப்லி மோட்டிவேட்டட் டு செக்யூர் ஏ பர்மனன்ட் லீகல் டீட். So he named a steep price for the Abraham. Immediately paid in full. Abraham செல்வந்தராகவும் துயரத்தில் இருந்தவராகவும் நிரந்தரமான சட்டப்பூர்வ உரிமை பெறுவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்ததாகவும் எப்ரோன் அறிந்திருந்தான். எனவேதான் அவன் ஆப்ரஹாமுக்கு அதிக விலையை நிர்ணயித்தான். ஆப்ரஹாமும் அதை உடனடியாக செலுத்தினார் முழுமையாகவே. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் பொசஷன், தீஸ் பர்ச்சேஸ் செக்யூர்ட் ஃபார் ஆப்ரஹாம் எ பீஸ் ஆஃப் லீகலி ஓன்ட் லேண்ட் இன் த ப்ராமிஸ்ட் கண்ட்ரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பொசஷன், முதல் உடைமை இதுதான். இந்த கொள்முதல் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட நாட்டில் ஒரு சொந்தமான சட்டப்பூர்வமான நிலத்தை முதன்முறையாக ஆப்ரஹாமுக்கு வழங்கிற்று. An act of faith. By paying the full price instead of accepting the land as a free gift, Abraham permanently secured the right of the land in the presence of the witness. விசுவாசத்தின் செயல். இலவச பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக முழு விலையையும் செலுத்தியதன் மூலம் சாட்சிகள் முன்னிலையில் ஆப்ரஹாம் அந்த நிலத்திற்கான உரிமையை நிரந்தரமாக உறுதிப்படுத்திக் கொண்டார். Through this act, he also demonstrated his unwavering faith that his descendants would inherit the land. அத்துடன் தனது சந்ததியார் அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற தனது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் இதன் மூலம் வெளிப்படுத்தினார். Now let us go to the 16 to 18 verses. இப்பொழுது நாம் 16 முதல் 18 வரை வசனங்களை முதலில் வாசிப்போம். Verse 16. And Abraham listened to the Ephron. And Abraham weighed out of silver for Ephron, which he had named in the hearing of the sons of Heth, 400 shekels of silver, the currency of the merchants. அப்பொழுது ஆப்ரஹாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்த கொடுத்தான். So the field of Ephron, which was in Machpelah, which was before Mamre, the field and the cave which was in it, and all the trees that were in the field, which were within all the surrounding borders, were deeded. இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமான அந்த பூமியையும் அதில் உள்ள குகையையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் Abraham as a possession in the presence of the son of Heth before all who went in at the gate of his city. அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தினன் புத்திரர் எல்லாரும் அறிய ஆப்ரஹாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. Genesis 23:16-18 verses describes Abraham paying 400 shekels of silver to Ephron the Hittite to legally secure the field and cave of Machpelah as a permanent burial site for his wife Sarah. ஆதியாகமம் 23:16-18 ஆப்ரஹாம் தனது மனைவி சாராளுக்கான நிரந்தர அடக்கஸ்தலமாக மக்பேலா வயலையும் அதிலுள்ள குகையையும் சட்டப்பூர்வமாக பெற்றுக்கொள்ள ஏத்தியனான எப்ரோனுக்கு 400 சேக்கல் வெள்ளியை செலுத்திய நிகழ்வு விவரிக்கப்பட்டுள்ளது. Key details of the passage. இந்த வசன பகுதியின் முக்கிய விவரங்கள். First, verse 16, the payment. Abraham weighed out 400 shekels of silver according to the weights of the current among the merchants. கொடுப்பனவு. வசனம் 16, கொடுப்பனவு. வியாபாரிகளின் வழக்கத்தில் இருந்த எடை அளவுகளின்படி ஆப்ரஹாம் 400 சேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுத்தார். This was a very high price, roughly equal to 40 years of labor's wages in those days. And Abraham paid it in full without haggling to ensure a completely honest legal transaction. இது மிக உயர்ந்த விலையாகும். அந்த நாட்களில் இது தோராயமாக ஒரு தொழிலாளியின் 40 ஆண்டு கால ஊழியத்திற்கு சமமானதாக இருந்தது. முற்றிலும் நேர்மையான மற்றும் சட்டப்பூர்வமான பரிவர்த்தனை உறுதி செய்ய ஆபிரகாம் பேரம் பேசாமல் முழு தொகையும் கொடுத்தார். ப்ராப்பர்ட்டி வசனம் 17 சொத்தை பற்றி சொல்லுகிறது. The purchase include the specific fields, the cave within it, and all the trees located within the boundaries of the field. இந்த வாங்குதலில் குறிப்பிட்ட வயல், அதில் உள்ள குகை மற்றும் வயலின் எல்லைக்குள் இருந்த எல்லா மரங்களும் அடங்கும். The legal witness, verse 18. சட்டப்பூர்வமான சாட்சி, வசனம் 18. The transfer of ownership happened publicly at the city gate in the presence of all Hittites, making it a legally binded deed. சட்டப்பூர்வமான சாட்சி, வசனம் 18. உரிமையாளர் மாற்றம் என்பது நகர வாசலில் ஏத்தியர் அனைவரின் முன்னிலையிலும் பகிரங்கமாக நடைபெற்றது. இது அந்த ஒப்பந்தத்தை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் செயலாக அமைந்தது. தியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இறையியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் லேண்ட் ஓனர்ஷிப் இன் கானான், இது கானான் தேசத்தில் ஆபிரகாம் செய்த முதல் நில உரிமை பத்திரமாகும். அல்தோ காட் ப்ராமிஸ் த என்டையர் லேண்ட் ஆஃப் கானான் டு ஆபிரகாம் அண்ட் இஸ் டிசனன்ஸ், திஸ் டிரான்சாக்ஷன் மார்க் த வெரி ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஆபிரகாம் லீகலி ஓன்ட் இன் த ப்ராமிஸ்ட் லேண்ட். கானான் தேசத்தில் இது முதலாவது நில உரிமை ஆபிரகாமுக்கு. கானான் தேசம் முழுவதையும் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் தேவன் வாக்குறுதி அளித்திருந்தாலும், அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் ஆபிரகாம் சட்டப்பூர்வமாக சொந்தமாக்கி கொண்ட முதலாவது நிலப்பகுதி இதுவே தான். இது ஆகும். An act of faith by buying a permanent tomb rather than temporarily burying Sarah or taking a gift, Abraham showed his deep faith that his family, future and final inheritance were rooted in Canaan. விசுவாசத்தின் செயல். சாராளை தற்காலிகமாக அடக்கம் செய்யாமலோ அல்லது நிலத்தை இலவசமாய் பெறாமலோ ஒரு நிரந்தர கல்லறை வாங்கியதன் மூலம் தம் குடும்பத்தின் எதிர்காலமும் இறுதி சுதந்திரமும் கானான் தேசத்திலேயே வேரூன்றி இருந்தன என்ற ஆபிரகாம் ஆழ்ந்த விசுவாசம் வெளியாயிற்று. இன்டெகிரிட்டி அண்ட் விட்னஸ். Paying the full market price publicly at the city gate demonstrated Abraham's high ethical standard and clear, unquestionable title to the property before the local community. நேர்மை மற்றும் சாட்சி. நகர வாசலில் சந்தை விலையை முழுமையாக பகிரங்கமாக செலுத்தியது ஆபிரகாமின் உயர்ந்த ஒழுக்க நெறிகளையும் உள்ளூர் சமூகத்தின் முன்னிலையில் அந்த சொத்தின் மீதான அவரது தெளிவான மற்றும் மறுக்க முடியாத உரிமையை வெளிப்படுத்திற்று. The exact value of 400 shekels of Genesis 23:16. Then and now. ஆதியாகமம் 23:16 குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 400 ஷேக்கல்கள் வெள்ளியின் அப்போதைய மற்றும் தற்போதைய மதிப்பு என்னவென்று பார்ப்போம். 400 shekels of silver in Genesis 23:16 equals a weight of about 4.5 kilograms, 10 pounds of silver, which has a modern melt value of roughly $9,740 or 9,214 rupees, Indian rupees. ஆதியாகமம் 23:16 உள்ள 400 ஷேக்கல் வெள்ளி என்பது சுமார் 4.5 கிலோ 10 பவுண்டுகள் எடைக்கு சமம். இதன் தற்போதைய உருக்கப்பட்ட உலோக மதிப்பு வந்து தோராயமாக 9,740 அமெரிக்க டாலர்கள் அல்லது 9,20,214 இந்திய ரூபாய்கள் ஆகும். வேல்யூ தென் ஆபிரகாம் சீரா, வெயிட் நாட் இன் காயின்ஸ். அப்போதைய மதிப்பு ஆபிரகாம் காலத்தில் எடையல்ல மற்றும் நாணயங்களும் அல்ல, அது வந்து எடையாகத்தான் நிறுத்தி கொடுத்ததே தவிர நாணயங்களாக கொடுக்கப்படவில்லை. காயின்ஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஆபிரகாம்ஸ் டைம். ஆபிரகாமின் காலத்தில் நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாதிருந்தது. சில்வர் வாஸ் யூஸ்ட் அஸ் ரா மெட்டல் ஆர் கட் பீசஸ் அக்சில் பார் அண்ட் ஹேட் டு பி ஆக்டிவ்லி வெய்ட் ஆன் எ ஸ்கேல் டியூரிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் எக்ஸாக்ட்லி அஸ் டிஸ்கிரைப் இன் ஜெனிசிஸ் 23:16. அக்கார்டிங் டு த வெயிட் ஆஃப் த கரண்ட் அமங் த வெஜிடபிள்ஸ். வெள்ளி ஒரு மூல உலோகமாக அல்லது வெட்டப்பட்ட துண்டுகளாக ஆக்சில் பார் என்று சொல்லப்பட்டது, இது பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு பரிவர்த்தனையின் போதும் தராசில் வைத்து துல்லியமாக எடைபார்க்க வேண்டியிருந்தது. அதை அவன் 23:16 படி வர்த்தகத்தில் செல்லுபடியான எடைக்கு ஏற்ப என்று சொல்லப்படுகிறது. பர்ச்சேசிங் பவர் 400 ஷீக்கல்ஸ் வாஸ் எ மாசி அமௌண்ட் ஆஃப் வெல்த். 400 சேக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வமாகும். ஒரு ஒயில் அன் ஆர்டினரி ஃபீல்ட் மைட் காஸ்ட் 10-30 ஷேக்கல்ஸ், ஆப்ரஹாம் பெய்ட் எ ப்ரீமியம் ப்ரைஸ் டு பை த ஃபீல்ட் அண்ட் த கேவ் ஆஃப் மக்பில்லா அவுட்ரைட், ஸோ ஹி வுட் ஹவ் பெர்மனன்ட் லீகல் ஓனர்ஷிப் ஆஃப் பரியல் லேண்ட் அமங் த ஹிட்டைட்ஸ். ஒரு சாதாரண நிலத்தின் விலை 10-30 சேக்கல்களாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆப்ரஹாம் அந்த நிலத்தையும் மக்பேலா குகையும் முழுமையாக வாங்க அதிக விலை கொடுத்தார். இதன் மூலம் ஏத்தியர்களிடையே அடக்கம் செய்வதற்கான நிலத்தின் மீது அவருக்கு நிரந்தரமான சட்டப்பூர்வமான உரிமை கிடைத்தது. வேல்யூ நவ் கரண்ட் சில்வர் பிரைஸ், தற்போதைய மதிப்பு, தற்போதைய வெள்ளி விலையை பார்க்கும்போது டோட்டல் வெயிட் வந்து 400 ஸ்டாண்டர்ட் மெர்ச்சன்ட் ஷீக்கிள்ஸ் ஈக்குவல் அபவுட் 4 kilos அண்ட் 532 grams, தட் மீன்ஸ் 4.5 kilos ஆர் 145.7 ட்ராய் ஆஃப் சில்வர். அசிமியன் ஆன்சியன் வெயிட் ஆஃப் ராபர்லி ஈக்குவல் டு 11.33 grams பெர் ஷேக்கிள். ஒரு ஷேக்கிளுக்கு தோராயமாக 11.33 கிராம் என்ற பண்டைய எடையளவை கணக்கிட்டு கொண்டால் 400 சேக்கல் என்பது சுமார் 4.5 கிலோ வெள்ளிக்கு சமமாகும். கரண்ட் ப்ரைஸ் வித் த ஸ்பாட் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் ட்ரேடிங் அட் அப்ராக்சிமேட்லி $2.15 per gram, த ரா மெட்டல் வேல்யூ ஆஃப் 400 ஆன்ஷியன் ஷேக்கல் டுடே இஸ் அபவுட் $9,740 ஆர் ஆல்ரெடி டோல்டு யூ 9 lakh rupees. தற்போதைய விலை, வெள்ளியின் தற்போதைய சந்தை விலை ஒரு கிராமுக்கு சுமார் $2.15 ஒரு ட்ராய் அவுன்ஸிற்கு 66.86 எனும்போது 400 பண்டைய ஷேக்கல்களின் மூல உலோக மதிப்பு இன்று சுமார் 9,740 அமெரிக்க டாலர்கள் ஆகும், அல்லது குறைந்தது சராசரியாக 9.5 lakh rupees ஆகும். ரியல் எஸ்டேட் கம்பாரிசன் நிலம் அல்லது சொத்து மதிப்பின் ஒப்பீடு. While $9,740 would struggle to buy a large price of prime real estate with a burial cave today, precious metals were held vastly higher purchasing power and scarcity relative to everybody goods in the ancient bronze age economy. இன்று $9,740 கொண்டு அடக்கம் செய்வதற்கான குகையுடன் கூடிய ஒரு பெரிய மற்றும் சிறந்த நிலத்தை வாங்குவது கடினம். இருந்தாலும் பண்டைய வெண்கல கால பொருளாதாரத்தில் அன்றைய பொருட்களுடன் ஒப்பிடுகையில் விலை மதிப்பு பெற்ற உலோகங்கள் மிக அதிகம் வாங்கும் திறனையும் அரிதான தன்மையும் கொண்டிருந்தன. டோட்டல் ஏரியா ஆப்ரஹாம் பாட் இன் ஜெனசிஸ் 23:17, அதை 23:17 ஆப்ரஹாம் வாங்கிய நிலத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? ஜெனசிஸ் does not state a specific numerical total area or measurement from the land Abraham bought. Abraham வாங்கிய நிலத்தின் மொத்த பரப்பளவு அல்லது அளவீடு குறித்து குறிப்பிட்ட எண் மதிப்பையோ அல்லது அளவையோ ஆதியாகமும் குறிப்பிடவில்லை. Instead, the biblical text express describes the property qualitatively rather than quantitatively. அதற்கு பதிலாக அந்த நிலத்தின் அளவைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அதன் தன்மையின் அடிப்படையில் வேதாம் வசன பகுதி அதனை விவரிக்கிறது. இஸ் ஸ்பெசிஃபை தட் ஆப்ரஹாம் பர்ச்சேஸ் த ஃபாலோயிங், ஆப்ரஹாம் வாங்கியவை பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. எஃப்ரான்ஸ் ஃபீல்டு இன் மக்பேலா நியர் மம்ரே ஃபேசிங் ஹெப்ரோன். மக்பேலாவில் உள்ள எப்ரோனின் வயல்வெளி, இது மம்ரேக்கு அருகில் எப்ரோனுக்கு எதிரே அமைந்திருக்கிறது. தி கேவ் லொக்கேட்டட் வித் இன் த ஃபீல்டு, அந்த வயல்வெளிக்குள் அமைந்துள்ள குகை. All the trees within the field among and along its entire boundary. அந்த வயல்வெளிக்குள்ளும் அதன் எல்லைப்பகுதியில் முழுவதிலும் உள்ள அனைத்து மரங்களும் இவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. த டிரான்சாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை இஸ் பவுண்டரி அண்ட் கான்டென்ட்ஸ் ரேதர் தன் பை ஸ்கொயர் ஃபுட்டேஜ் ஏக்ரேஜ் ஆர் கியூபிட்ஸ் தோ த டோட்டல் காஸ்ட் பெய்ட் பை அப்ராஹாம் வாஸ் 400 ஷெக்கல்ஸ் ஆஃப் சில்வர். சதுர அடி, ஏக்கர் அல்லது உடல், முழம் போன்ற அலகுகளால் அல்லாமல் நிலத்தின் எல்லைகள் மற்றும் அதில் உள்ளவற்றை கொண்டே இந்த நிலப்பருவத்தினர் வரையறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக ஆபிரகாம் செலுத்திய மொத்த விலை 400 சேக்கல் ஆகும். நவ் வி கம் டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் த ஜெனசிஸ் 23. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். ஆதியாகமம் 23 அத்தியாயத்தின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். இது 5வது உட்பிரிவு, த பரியல் ஆஃப் சாரா 19 and 20. சாராளின் உடல் அடக்கம் பண்ணப்படுதல், 19 மற்றும் 20 வசனங்கள். First, let us read the verses 19. And after this, Abraham buried Sarah, his wife, in the cave of the field of the Machpelah, before Mamre, that is Hebron, in the land of Canaan. 19வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மப்கிலா எனும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். 20. So the field and the cave that is in each were deeded to Abraham by the son of Heth as a property for a burial place. 20வது வசனம் சொல்லுகிறது, இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்தமான கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. Genesis 23:19-20 describes Abraham legally burying his wife Sarah in the cave of Machpelah, marking his first officially owned piece of land in the promised land. ஆதியாகமம் 23 அத்தியாயத்தில் 19-20 வசனங்கள், ஆபிரகாம் தனது மனைவி சாராளை சட்டப்பூர்வமாக மக்பேலா குகையில் அடக்கம் செய்ததை விவரிக்கிறது. இது வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக சொந்தமாக்கி கொண்ட முதல் நிலமாகும். மீனிங் ஆஃப் த வர்சஸ், வசனங்களின் பொருள் என்னவென்று பார்க்கும்போது, த பரியல் வேர்ஸ் 19, அடக்கம் பண்ணுதல் வசனம் 19, ஆபிரகாம் லேஸ் சாரா டு ரெஸ்ட் இன் த கேவ் ஆஃப் மக்பேலா லொக்கேட்டட் நியர் ஹெப்ரோன் இன் த லேண்ட் ஆஃப் கானான். கானான் தேசத்தில் உள்ள எப்ரோனுக்கு அருகில் அமைந்திருக்கும் மக்பேலா குகையில் ஆபிரகாம் சாராளை இறக்கம் பண்ணினார். த லீகல் டீட் Verse 20. The local Hittites, son of Heth, officially transferred the field and the cave to Abraham as a permanent legally binding property holding for a burial site. சட்டப்பூர்வ உரிமை மாற்றம் வசனம் 20. அப்பகுதியைச் சேர்ந்த ஏத்தியர்கள், அதாவது ஏத்தியின் குமாரர்கள் முன்னிலையில் அந்த வயலையும் குகையையும் ஒரு அடக்கடயமாக பயன்படுத்துவதற்காக நிரந்தரமான மற்றும் சட்டப்பூர்வமான சொத்தாக ஆபிரகாமுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றி கொடுத்தன. கீ சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். ஆல்தோ காட் ப்ராமிஸ் த என்டையர் லேண்ட் ஆஃப் கானான் டு ஆபிரகாம்ஸ் டிசனன்ஸ், திஸ் பர்ச்சேஸ் இஸ் த ஒன்லி பீஸ் ஆஃப் லேண்ட் ஆபிரகாம் எவர் லீகல்லி ஓன்ஸ் டியூரிங் இஸ் லைஃப் டைம். விஸ்வாசத்தின் நிறைவேறுதல், கானான் தேசம் முழுவதையும் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு தருவதாக தேவன் வாக்குறுதி அளித்திருந்தாலும் ஆபிரகாம் தமது வாழ்நாளில் சட்டப்பூர்வமாக சொந்தமாக்கி கொண்ட ஒரே நிலப்பகுதி இதுதான். பையிங் இட் ஷோஸ் ஹிஸ் பேஷன்ட் ஃபெய்த் தட் காட்ஸ் ப்ராமிசஸ் வுட் எவென்ச்சுவலி கம் ட்ரூ. இதை வாங்கியதன் மூலம் தேவனுடைய வாக்குறுதி காலப்போக்கில் நிறைவேறும் என்று அவரது பொறுமையான விசுவாசம் வெளிப்படுகிறது. ஃபேமிலி ஆங்கர், த கேவ் ஆஃப் மக்மெல்லா பிகம்ஸ் The permanently family tomb, permanent family tomb. இந்த குடும்பத்தின் நிலைத்த அடையாளம், அதுதான் நங்கூரம் என்று சொல்லப்படுகிறது. மக்பேலா குகை ஆபிரகாம் குடும்பத்தின் நிரந்தரமான அடக்கஸ்தலமாக மாறியது. லேட்டர் ஆபிரகாம், ஐசக், ரெபேக்கா, ஜேக்கப் அண்ட் லேயா ஆல் ஆர் பரீட் ஹியர் அலாங் சைட் சாரா. பிற்காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு மற்றும் லேயா ஆகிய அனைவரும் இங்கே சாராளோடு அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் மறித்த வேளையில் ரூட்டட் இன் த லேண்ட் பை பையிங் இஸ் வைஃப் எ பர்ச்சேஸ்ட் plot rather than temporary grave. Abraham anchored his family future in the legal presence of Canaan. தற்காலிகமான ஒரு கல்லலை அடக்கம் செய்வதற்கு பதிலாக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியில் ஆபிரகாம் தனது மனைவி அடக்கம் செய்ததன் மூலமாக ஆபிரகாம் கானான் தேசத்தில் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தையும் சட்டப்பூர்வமான இருப்பையும் உறுதிப்படுத்தினார். லைஃப் லெசன்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் ஜெனிசிஸ் 23:12-20. ஆதியாகமம் 23:12-20 நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள். ஜெனிசிஸ் 23:12-20 ரெக்கார்ட்ஸ் ஆபிரகாம் பேயிங் 400 ஷேக்கல்ஸ் ஆஃப் செல்வர் டு பர்ச்சேஸ் கேவ் ஆஃப் மக்பேலா ஃப்ரம் எஃப்ரோம் தி ஹிட்டைட் ஃபார் சாராஸ் பரியல் ப்ராப்பர்ட்டி. சாராளின் அடக்க ஸ்தலத்திற்காக ஏத்தியனான எப்ரோனிடமிருந்து மக்பேலா குகையை வாங்குவதற்கு ஆபிரகாம் 400 சேக்கல் வெள்ளியை கொடுத்ததை ஆதியாகமம் 23 பதிவு செய்கிறது. கீ லைஃப் லெசன்ஸ், முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். ஃபர்ஸ்ட், ப்ராக்டிஸ் ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் பிஸ்னஸ். வியாபாரத்தில் நேர்மையையும் நாணயத்தையும் கடைபிடிங்கள். ஆபிரகாம் இன்சிஸ்டட் தட் ஆன் பேயிங் த ஃபுல் ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் சாரல் பெரி பிளேஸ் ரதர் தன் டேக்கிங் ஏ ஹேண்ட் அவுட் ஆர் ஷார்ட்கட். ஆபிரகாம் யாசகமாகவோ அல்லது குறுக்கு வழியிலோ ஒரு நிலத்தை பெறுவதற்கு பதிலாக அந்த சொத்துக்கு முழுமையான நியாயமான சந்தை விலையை செலுத்துவதில் உறுதியாக இருந்தார். பிலீவர்ஸ் ஆர் கால்டு டு ஆக்ட் டிரான்ஸ்பரண்ட்லி அண்ட் ஃபேர்லி இன் எவ்ரிடே ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் வித் த சரௌண்டிங் வேர்ல்ட். விசுவாசிகள் தங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் அன்றாட நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும். செகண்ட் லெசன், வேல்யூ பப்ளிக் டெஸ்டிமனி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது பாடம் என்னன்னு பார்க்கும்போது பொது வெளிப்படையான சாட்சிக்கும் பொறுப்பு குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். ஆபிரகாம் கண்டக்டட் திஸ் டிரான்சாக்ஷன் ஓப்பன்லி இன் தி ஆடியன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் ஹேத். ஆபிரகாம் இந்த பரிவர்த்தனையை ஏத்தின் குமாரர் முன்னிலையில் வெளிப்படையாக நடத்தினார். டூயிங் பிஸ்னஸ் அண்ட் மேக்கிங் அக்ரிமெண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்லி அவாய்ட் ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஹானஸ் ஹர் காட் பிஃபோர் அதர்ஸ். வெளிப்படையாக வியாபாரம் செய்வதுடனும் ஒப்பந்தங்கள் செய்வதும் எதிர்கால தகராறுகளை தவிர்க்கிறது மற்றும் அது பிறருக்கு முன்பாக தேவனை கனப்படுத்துகிறது. டேக் டேஞ்சிபிள் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். திஸ் பர்ச்சேஸ் மார்க் த வெரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆஃப் லேண்ட் ஆபிரகாம் லீகலி ஓன்ட் இன் த ப்ராமிஸ் லேண்ட் ஆஃப் கானான். விசுவாசத்தின் உறுதியான படிகளை எடுக்கணும், அது அடுத்த பாடம். இந்த கொள்முதல் கானான் தேசத்தில் ஆபிரகாம் சட்டப்பூர்வமாக சொந்தமாக வைத்திருந்த முதல் நிலப்பகுதியை குறித்தது. Even though God promised him the entire region, Abraham acted practically to secure a small piece, showing that faith involves active, grounded responsibility in the present. தேவன் அவருக்கு அந்த முழு பிராந்தியத்தையும் வாக்களித்திருந்த போதிலும் ஆபிரகாம் ஒரு சிறிய நிலப்பகுதியை பெறுவதற்காக நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்பட்டார். இது விசுவாசம் என்பது நிகழ்காலத்தில் செயலூக்கம் உள்ள உறுதியான பொறுப்புணர்வை உள்ளடக்கியது என்பதை காட்டுகிறது. இன் அடுத்த நெக்ஸ்ட் லெசன், இன்வெஸ்ட் இன் இட்டர்னல் அண்ட் ஜென்ரேஷனல் ஹோப்ஸ். பை செக்யூரிங் எ பெர்மனன்ட் ஃபேமிலி பரியல் சைட் ஆபிரகாம் லுக்டு பாஸ்ட் டெம்பரரி கஸ்டம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் இன்வெஸ்டட் இன் லீகசி ஃபார் இஸ் டிசனன்ஸ். நித்திய மற்றும் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கக்கூடிய நம்பிக்கைகள் முதலீடு செய்ய வேண்டும். ஒரு நிரந்தரமான குடும்ப அடக்கஸ்தலத்தை பாதுகாப்பதன் மூலமாக ஆபிரகாம் தற்காலிக சூழ்நிலைகளை கடந்து தன் சந்ததியருக்கான ஒரு மரபுரிமையில் முதலீடு செய்தார். God's covenant promises would span generations far beyond his own lifetime. தேவனுடைய உடன்படிக்கை வாக்குறுதிகள் தனது வாழ்நாளுக்கு பிறகும் பல தலைமுறைக்கு நீடிக்கும் என்ற அவரது நம்பிக்கையை இந்த செயல் பிரதிபலித்தது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in his word. அவருடைய வசனத்தில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம் படிப்பை நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். இஃப் தி லார்ட்ஸ் வில், நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் வீக், ஆன் த சேம் டைம், ஆன் த சேம் டே, லெட் அஸ் எக்ஸாமின் த அக்கவுண்ட் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 24 ரிகார்டிங் ஆபிரஹாம் சென்டிங் ஹிஸ் சீஃப் சர்வன்ட் டு ஃபைண்ட் எ ஒய்ஃப் ஃபார் ஹிஸ் சன் சாரா, சன் ஐசக். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 24 அத்தியாயத்தில் ஆபிரஹாம் தமது மகன் ஈசாக்கிற்கு பெண் தேடுவதற்காக தனது தலைமை வேலைக்காரனை அனுப்பி வைத்ததை குறித்த வரலாற்றை ஆய்வு செய்வோம். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் தண்டர் கிர்க் அண்ட் இஸ் டீம் ஃபார் தேர் எக்ஸலண்ட் ஒர்க் இன் ப்ராட்காஸ்டிங் தி ஸ்டடி த்ரூ இக்னைட் ரேடியோ. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தேர் எக்ஸலண்ட் ஒர்க் இன் ப்ராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரன் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த பிலவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ லிசன் திஸ் ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட். இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அண்டில் வி மீட் அகெயின், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ. கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.
1: From our Ignite India studio in Hyderabad, India, the station for sound gospel programming, you're listening to Ignite Radio.

கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிள்ளை இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோதரத்தை வாழ்த்திக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான எக்னைட் ரேடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிற அனைத்து பிள்ளைகளையும் மீண்டும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளே மிகவும் அருமையாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சமாதானத்தையும் நமக்கு நீதியும் தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமாகவே நம்மளை வழிநடத்தக்கூடிய பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நம்முடைய வளர்ச்சியானது யாரும் தடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் ஆரம்பித்ததே பூர்ணப்படுத்துகிறதாக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் நம்ம இருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அப்போஸ்தலன் படிகள் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்களை விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய கரம் இருந்தனாலே அவரிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், திரும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளோடு இருக்கிறபடினாலே நமது செயலிலும் வல்லமிலும் நம்மளோடு இருந்து சகலத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதனாலே அவர் கிருபி உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தம் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் உயிர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஜீவிப்பதற்கு மிக முக்கியமான 3 தருணங்கள். 1, தேவனை துதிப்பது. இன்னொன்று, அவர் நோக்கி ஜெயிப்பது. 3வது, அவர் வார்த்தை நம்ம என்ன செய்யறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவர் வார்த்தை தான் நம்மளை மிகவும் அற்புதமாக அழகாக வழிநடத்து கொண்டு செல்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஆகினாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தெளிவாகவும் வாசிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நம்முடைய இடங்களுக்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, 136 சங்கீதம் 23 வாசிக்கின்றோம். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் சற்று நன்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது, சமாதானம் எங்கும் எல்லாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 122 சங்கீதத்திலே பார்க்கும்போது கவனிங்கள், 122 சங்கீதம் வசனம் 7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அன்பானவர்களே, உன் அலங்கத்துக்குள் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள் நம்ம வசிக்கின்ற இடங்களிலே அங்கே சமாதானம் உண்டாக இருக்கும். சமாதானம் முதலாவதாக நம்ம இருக்கும் இடத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார், பிளேஸ் பி வித் இன் யுவர் வால்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வித் இன் யுவர் டுவர்ஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அரண்மனைக்குள்ளாக நம்மளை காக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். செக்யூரிட்டியாக அவர் நம்முடைய அரணை காக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே சமாதானம் உண்டாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கின்றோம். 2வது, நம்முடைய சமாதானம் எங்கே இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவே நமக்கு சமாதானம் வேண்டும். ஆத்மா என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம் யோசிக்கின்ற செயல்பாடுகள், இவைகளுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சரீரமானது மண்ணோடே மக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் தந்த ஆத்மா மீண்டும் அவரிடத்திலே போகிறது. அதனாலே அந்த ஆத்மா பூமியில் உயிரோடு இருக்கும் போதே தேவனுக்குள்ளாக சமாதானம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆத்மா சமாதானம் அடைவதற்கு சரீரம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஆத்மாவை சமாதானத்தை வழிநடத்துவதற்கு பரிசுத்த வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். தேவ வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். பாருங்கள், புலம்பல் 3வது அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள முடிச்சு சொன்னால், நம்மளா தேவ பிள்ளைகளே, புலம்பல் 3வது அதிகாரம் அதில் வசனம் 17 நம்ம அங்கே பார்க்கும்போது, புலம்பல் 3:17 கவனிங்கள், என் ஆத்மாவை சமாதானத்துக்குள்ளாக்கினார், சுகத்தை மறந்தேன். என் ஆத்மாவை சமாதானத்து குத்துருமாக்கினார், சுகத்தை மறந்தேன் என்று சொல்கிறார். அதனாலே நம்முடைய ஆத்மா சமாதானம் இல்லாமல் போச்சுன்னா குத்தூரமாக்கினார் என்று சொல்லப்படுது, சுகத்தை மறக்கப்படுது. ஆங்கிலத்திலே பார்க்கும்போது, மை சால் இஸ்
perfect of praise. I have forgotten what happiness is. அதனாலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம் சுகத்தை மறந்து மறப்போம், குத்தூரமாயிருக்கும், அதாவது நமக்கு மிக வேதனையோடு வாழ்க்கையிலே இருக்கிறதாக இருக்கிறது. அதனாலே அரங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவுக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா என்பது என்னவென்று நாம் தெரிந்து கொண்டும் சிந்தனைகள் யோசனை இந்த இவைகளில் நமக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யோசனைக்கும் மனிதனுக்கும் இடையிலே வழிநடத்துவதுதான் இருதயம். ஆத்மா என்பது யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடியது, சரீரம் என்பது தனியாகவும் ஆத்மா ஒன்றாக இருக்கிறது. இது இரண்டையும் ஒன்றாக இணைப்பதுதான் வேதத்தில் சொல்லப்படுவது இருதயம். இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பாருங்கள் பிரியமானவர்களே, கொலோசியர் 3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3:15 வசனத்தை கவனிங்கள். கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல்லவர்களாயும் இருங்கள். ஆகிய தெய்வ சமாதானம் இருதயங்களிலே ஆள கடவுது. பிரியமர்களே, இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிந்தனைக்கும் இருதயத்துக்கும் ஆத்மாவுக்கு இருதயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஆத்மா எப்போதுமே தேவன் தந்த சிந்தனைகளை யோசித்து கொண்டே இருக்கும். ஆத்மாவுக்கு தேவனுக்கு மிகுந்த ஒரு உணர்வு பற்றுவதாக இருக்கிறது. இருதயம் என்பது என்னவென்று சொன்னால் உலக ரீதியான காரியங்களை உள்ளடங்கிக்கூடியதாக இருக்கும். உலக காரியங்களும் சிந்திக்கும், தேவ காரியத்தை சிந்திக்கும். மனிதனை தடுமாறு வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இருதயம். அது பூமிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் முதல்ல சமாதானம் தேவ சமாதம் இருந்தால்தான் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும். இருதயம் ஆத்மா சமாதானம் வந்தால் சரீரத்தில் சமாதானம் கிடைக்கும். சரீரத்தில் சமாதானம் கிடைத்தால் நம் அலங்கத்துக்குள்ளாக சமாதானம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்கள் வேத ஆங்கிலத்திலே கொலோசியர் 3:15, and lead the peace of Christ real in your hearts to within intimate you were called in one body. இந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்க வேண்டும். அண்டு பி வெதன் அண்ட் பி தேங்க்ஃபுல், எப்போது நன்றி மறக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். அன்பனரே, நாம் வசிக்கின்ற இடத்தை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம், விருத்தலை பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம பழக்கொழக்கத்துக்குள் மனிதருக்குள்ளாக ஒன்று கூடி வாழக்கூடிய ஒவ்வொரு சந்திக்கக்கூடியவரை உங்களுக்குள் தேவ சமாதானம் இருக்க வேண்டும் என்றும் வாசிக்கிறோம். 1 ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடிச்சு சொன்னால், 1 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கவனிங்கள். பாருங்கள் பெரியமர்களே, வசனம் 13 கவனிங்கள். 1 தசனிக்கு 5:13, அவருடைய கிரியின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுக்குள்ளே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு சமாதானம் கொண்டு. 1 Thessalonians 5:30 and do esteem them very kindly in love because of their work. Be at peace among yourselves. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக சமாதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்குள்ளும் அப்படின்னா நம்ம டெய்லி சந்திக்கின்ற பிள்ளைகளோடு, அடுத்தது ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யும் நம்ம சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய என்ன அர்த்தம், இப்போ அலங்கம் என்று சொன்னால் வீடு, ஆத்மா இருதயம் நமக்குள் இருக்கின்றது. உங்களுக்குள் என்று சொன்னால் நாம் அன்றாடும் விட்டு பிரியாமல் ஒன்றோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர்னு யார் அப்படின்னா, நம் சந்திக்கின்ற எல்லாரும், நல்லோரும் தீயோரும்,
நம்முடைய எதிராளிகள் எல்லாரோட நம்ம சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். மார்க் சுவிசேஷ புத்தகம் மார்க் 9 அதிகாரம்

கவுனிங்கள் மார்க் 9 அதிகாரம் வசனம் 50 வசனத்தை கவுனிங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படுவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவராயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானமாய் இருங்கள் என்றார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்றோம் ஒருவரோடொருவர் சமாதானம் இருக்க வேண்டும். மார்க் சாப்டர் சாப்டர் 9:50, சால்ட் இஸ் குட், பட் இஃப் தி சால்ட் ஹேஸ் லாஸ் இட்ஸ் சால்ட்லிஸ், ஹவ் வில் யூ மேக் இட் சால்ட்லி அகைன்? ஹவ் சால்ட் இன் யுவர் சால்விஸ் அண்ட் பி ஆட் பேஸ் வித் ஒன் அனதர். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் இருக்க மிக முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய கிரிகளில், அதாவது வேலையில் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் இருக்க வேண்டும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள சமாதானம் இருக்க வேண்டிய பார்க்கிறோம். மத்தேயு 5:9 காண்கிறோம். மத்தேயு 5:9 பார்க்கும்போது கவுனிங்கள், மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கிரிகிலே நம் சமாதானம், நாமும் சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை சமாதம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிரிகளை செயல்பட வேண்டும், சமாதானம் இருப்ப செயல்படுத்த வேண்டும். அதன் மிக முக்கியம். மற்றவர்களையும் சமாதானப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்ய உதவி செய்ய வேண்டும். அதை மார்க் அங்கே பார்க்கும் மத்திய 5:9 பார்க்கணும். மேத்யூ 5:9, பிளேஸ்டு ஆர் தி பேஸ் மார்க்கர்ஸ் ஃபார் தே சால் பி கால்ட் சன்ஸ் ஆஃப் காட். இப்போ சமாதானம் பண்ணி தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். பிரியமர்களே, எல்லாரோடும் நம் சமாதானமாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய புத்திரர்கள். யாருக்கும் விரோதியும் இல்லாமல் எல்லாரோடும் சமாதானம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கூடாரத்தில், கூடாரம் என்று சொன்னால் நம் எல்லா எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாம் சமாதானம் இருக்க வேண்டும். யோபு 5:24 வாசிக்கும் என்று சொன்னால், யோபு எழுதின புஸ்தகத்திலே

கவனிங்கள், யோபு 5 அதிகாரம் 24 கவனிங்கள், யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு சாப்டர் 5:24. You shall know that you are dead is at peace, and you shall inspect your food and miss nothing. தேவ சமாதானத்தோடு வாழக்கூடிய நாம் கூடார சமாதானம் ஒன்று கூடி தேவனை தொழுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் வேதப்பட நடத்தும் போதும் ஜப குடும்பம் நடத்தும் போதும் எல்லா இடங்களும் சமாதானத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பிரியமானவர்களே, சபைக்குள்ளாகலாம் சமாதம் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. சபையில் நாம் கூடி வரக்கூடிய தொழுகிலே நாம் சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால்

கவனிங்கள், அப்போஸ்தலர் முடிகள் 9 அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை கவனிங்கள். அப்போது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து வருகின. அன்பான சபையில் சமாதானங்கள் பெருகிற்று. எல்லா இடங்களையும் நினைச்சு பார்க்கிறோமா? ஆக்ட் சாப்டர் 9:31. So these such throughout all Judah and Galilee and Samaria had peace and was being played up and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit. It multiplied. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. சமாதானம் இருந்தது, பக்தி விருத்தி அடைந்தது. ஒரு சபையானது முதல்ல சமாதானம் பெற்றிருக்க வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. இதுதான் சபையின் வளர்ச்சியை நமக்கு பார்க்கிறோம். தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பகலெல்லாம் நம் வேலை செய்து இரவிலே நித்திரை அடையும் போது, நாம் தூங்க செல்லும் போது நம் படுக்கையில சமாதானம் வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், நாம் அநேக மனிதர்கள் பகலெல்லாம் அங்கே எல்லாரோட சமாதானப்பே இருப்பார்கள். தனிமையிலே படுக்கையில சமாதானம் இல்லாமல் மிகு வேதனையோடே தூங்குவார்கள். சமாதானம் இல்லாமல் நித்திரை அடைவார்கள். அங்கே சமாதானம் இல்லாதவர்கள் மிகு வேதனைப்படுவதை பார்க்கின்றோம். பாருங்கள், சங்கீதம் 4 அதிகாரம்

துணிங்கள் சங்கீதம் 4 வசனம் 8. அங்கே பார்க்கிறோம், நம் படுக்கையிலே தேவ சமாதானத்தை பெற்று அங்கே நித்திரையை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் மிக முக்கியமானது. 4:8 கவுனிங்கள், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். சாலம்ஸ் சாப்டர் 4:8, இன் பீஸ் ஐ வில் பத் இன் லீ டவுன் அண்ட் ஸ்லீப் ஃபார் யூ ஆலான் அவுட் லார்ட் மேக் மீ டெல் இன் சேஃப்டி அப்படின்னு சொல்றது. ஆகினால் அன்பான தேவன பிள்ளைகளே, தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும், ஆத்மாவில் சமாதானம் இருக்க வேண்டும், இருத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்க வேண்டும், ஒருவரோடு சமாதானம் இருக்க வேண்டும், கிரிகையில் சமாதானம் இருக்க வேண்டும், கூடாரத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், சபையில் சமாதானம் இருக்க வேண்டும், நாம் நித்திரை செய்யக்கூட படுக்கையில் என்ன செய்ய வேண்டும், சமாதானத்தில் துவங்க வேண்டும். அதற்கு மேலாக பரலோகத்திலே அங்கே சமாதானம் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். பாருங்கள் பெரியவர்களே, சங்கீதம் லூக்கா தப்பிப்போன ஆத்மாவே நாம் மனந்திரும்பும் போது அங்கே பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது பார்க்கின்றோம். அந்த சமாதானத்தை நாம் கடைப்பிடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 19 கவுனிங்கள் லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று வெகு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். லூக்கா சாப்டர் 90:38, saying, Blessed is the king who comes in the name of the Lord. Peace in heaven and glory in the highest. பிரியமானவர்களே, பரலோகத்தில் சமாதானம் உண்டாக இருப்பதாக என்று சொல்லி தேவனே தேவனு குமார் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு எருசலேமுக்குள் வரும்போது பாடி துதித்தார்கள், பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து சிலுவின் பாடுகளை அங்கே நமக்காக ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்தில் சமாதானம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அவர் பிறப்பிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் போது பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், லூக்கா 2 நாம் கவனிக்கிறோம், லூக்கா 2 வசனம் 14.

2:14 உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் போதும் அங்கே தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்தனுடைய பாவங்களுக்காக மரிக்க அங்கே எருசலேமுக்குள் அவர் மரணத்தை சந்திக்க போதும் தேவனை துதிக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர் பூமியில பிறக்கும் போது பூமியில சமாதானம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அவரை மறிக்க போகும்போது பரலோகத்திலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆகினாலே சமாதானம் மிக முக்கியமானது. நம்ம சமாதானத்தோட எல்லாரோட விருப்பமாக யாவரோடும் சமாதானம் இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை எப்போதும் மிகவும் அருமையாக நடத்துகிறார். யாவரோடும், எதிராளிகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரோடும் நம் சமாதானம் இருப்போம். எபிரேயர் 12 எடுக்கும்போது எபிரேயர் 12:14 வாசிப்போம். கவுனிங்கள், எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்தமில்லாமல் ஒருவன் கருத்தரே தரிசிக்கவில்லையே என்று சொல்கிறோம். பாருங்கள் அன்பர்களே, எபிரேயன்ஸ் சாப்டர் 12:40, ஸ்ட்ரீவ் ஃபார் பேஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் யூ ஃபார் தி ஹோலினஸ் வித்தவுட் விச் நோ ஒன் வில் தி லார்ட். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரோடும் சமாதிருப்போம். மொத்தம் 12 காரியங்களை பார்த்தோம். ஆகினாலே சங்கீதம் 136:23 வசனப்படி, நம்முடைய தாழ்வின் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமாதானம் எப்போது நம்மளோடு இருப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன் கண்டிப்பாக நம்மளே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று மறந்துவிட வேண்டாம். இந்த பொறுமையோடு இக்னைட் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்ட யாவரையும் இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். நாம் என்றும் எப்பொழுதும் மறந்துவிட வேண்டாம், சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம், தேவனோடு வாழ கற்றுக்கொள்வோம், எல்லாரோடு சமாதானம் இருக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான கருத்தை கவனிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், அது பரிசுத்த வேதனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இங்கே நாம் மிக முக்கியமாக பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பூமியில் சமாதானம் இருக்கும் சொன்னார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கடந்து செல்லும் போது அங்கே பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ சமாதானம் என்பது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம எப்பொழுது சோர்ந்து போகாமல் தேவனுக்கு இன்னும் நாம் பிரியமாக வாழும்போது, அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றப்படும் போது அவருடைய நாமமைப்படும். பாருங்கள் பிரியமர்களே, ஸ்தோத்திரிக்க 7 காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அவர் உன்னை பெயரால் அழைக்கிறார். 43:1 அதனாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் உனக்காக விண்ணப்பம் செய்கிறார், அதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். 2:34 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே என்ன செய்கிறார், அங்கே விண்ணப்பம் செய்கிறார். அவர் உன்னை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:14 பார்க்கும்போது, தேவன் நம்முடைய பாதுகாக்கிறார், அவர் உன்னை தாங்கிக் கொள்கிறார். இயேசு 41:10, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை தாங்கிக்கொள்ள இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உனக்காக நல்லதாய் செய்கிறார். ரோமர் 8:28 பார்க்கும்போது, சகல நன்மைக்கு எதுவாக நமக்கு நடத்தக்கூடிய இருக்கிறார். சங்கீதம் 103:3 அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறாக இருக்கிறார். அவர் உன்னை புதிய வாக்கினாக்குகிறார். 2 Corinthians 5:17, அவர் உன்னை புதிவாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் அன்பான தேவன் பிள்ளைகளே, தேவனை ஸ்தோத்தரிக்க 7 காரணங்கள். அவரை துதிப்போம், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்முடைய பெயரை அழைத்திருக்கிறார், நமக்காக விண்ணப்பம் செய்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மளை தாங்குகிறார், நமக்கு நன்மையானதை செய்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவர் நம்மை புதிதாக்கிறார். ஆகினால் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட தேவவாதத்தை கேட்ட யாவரையும் மீண்டும் இயேசுவை ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிரேட் ரேடியோ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் உங்களோடு கொடுத்து எப்பொழுதும் மிக அருமையாக வழிநடத்துவார். சகலத்தை வழிநடத்தி நம்மளை காப்பாராக. வாய்ப்பெடுத்த அருமையான இந்தியாவைச் சேர்ந்த எக்னேட்டரியை வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமையான டேவிட் பிதர் மற்றும் வில்லியம்ஸ், அருமையான அவருடைய துணைவியர் சகோதரிக்காகவும் மற்றமாக இன்னும் இதில் தேவார்த்தை பேசக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக உலகமெங்கும் எக்னேட்டரியை பயன்படுத்தி கொண்டிருக்க அருமையான
கிராக் பண்ணிப்பதற்காகவும் மற்றும் வாழ்வதற்காகவும் ஜெபிக்கிறேன். இதில் கேட்டுக்கொண்டிருக்க விசேஷமான அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் மற்றும் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் மற்றும் அநேக நாடுகளிலே தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.